ஊத்தலூயிரி நினி கணக்கிலே துபயம் பதே கபாதுரி ஜுங்காங் லண்டாயே நசுவீரோ துபயரபுவத் சுங்குவர்வத் பபேங்காலம் பாயே தலோ ஞவத் விஜலையோத்துய் கண்ணாசுமா சுங்காய ஆயோடிலாயுவன்வன்டராப்பண்ணாயே லபன கமீன் திடித்து தப்புவாடலாம் நாத்திகாயே கமி கத்த காப்பாயே சப்பாபாயே உரத்தலபாஜலாயலமாய் பாத்தல்லே பஞ்சாயே புகாருஞ்சுவங் சொல்லுவங் பாத்தியங்காபங்காங் தி